கட்டிச்சாந்தி அல்ல மம்பத்தி பக்கா আকাশে গুড়ির ঝাঁক মাটিতে অবজ্ঞা।

0: மேட்கடி சந்தியல் மும்பதிமம்
1: கானிபாஜு மோனிர் ரேடியோ சுன்சோ 107 FM Rainbow ஷாத் சுரே ஷாராதி ஷாத்